சாகிருதம் சாஸ்திரம் ஜாகிருதம் ஜாரே சாகிருதம் சாஸ்திரம் ஜாகிருதம் ஜாரே சஸ்திர இக்க தூஜே உத்தே ஝ாடதே நே இக்க தூஜே தே வார் கரதே ஜோதே சாகிருதம் சாஸ்திரம் ஜாகிருதம் ஜாரே சாகிருதம் சாஸ்திரம் ஜாகிருதம் ஜாரே பாகிருதம் தீரம் தாபிருதம் ஜகாரே பாகிருதம் தீரம் தாபிருதம் ஜகாரே நாகிருதம் நகாரே பாகிருதம் பாக்கே பாக்கே நாகிருதம் நகாரே.